0: இருக்கான் பாபே. எதுக்கு வைப்பான் யாமண்ணே உமா அம்மா ஃபக்கிங் சூப்பர் ஸ்கிட் இக்கிறே கரோ காலே மாகலே எனக்கு அசோஃப்டா அசோஃப் இக் நீர பாத்வாஸ் ஏழுதுண்ணா. Maar je bent wild en je jongt wat. En of je het nu wil of niet, wat komt gaat. Dus ik kan wensen dat de avond er niet op zit. Al lijkt het meer op het ontkennen van het zonlicht.
1: Dit is Urgent FM.
2: 4 uur.
1: Urgent, Urgent FM.
3: Stardust Illuminator met Pieter Jan de Koen voor Urgent FM. Stardust Illuminator. Stardust.